ஜிஜிட்டில் வளர்ந்தார். ஊழ் மாதால் கொன்று மறைச்சி மறைஞ்சியாங்க ஒழுங்கை ஒழுங்குறா மறக்க பொருட்டு வந்துடுவோம்லாம் ஜிச்சிட்டுனா மறக்க பரவாயில்ல.